செல்லக்க நீ அல்லக்க தெச்சின்னிலே அந்த நான் கல்லு சுடவே நீ பொம்மை ஆடனே.